குரு பிரசாதம் ஹர உத்து நாம ஜின் சிரியா சவ கோய ஜியோ ஹர் ஜி சுவை பிரதபாலா கட் கிரமையா சோய சோய சத்யாய திஸ்மினவரா கோய ஜோ மூமா சித்லாயந்தே சி சூட் சலே தகுரோய ஜனான் நாம் தியார் அன்சகாய் ஹோய மே ஹர் வினவர கோய ஹர் குரு சுனாய் பாய அமன் ஜாரியா மித் வட் பாக புரா புதோய ரஹவ் சந்த ஜனா வின் பாயா ஹர் கனே பாயா நாவ் விஜோ மே கரும் குமாம் தே ஜோ விசா போது நினாவ் பிதா ஜாதா ஹுயா குரு துட்டா கரே பிசாவ் ਹੁਣ ਪਾਗੀ ਗੁਰ ਪਾਇਆ ਰਣ ਸਲਗਾ ਭਾਉ ਜਨਾਨ ਗੁਰਮ ਪਛਾਣਿਆ ਹਰ ਕੀਰਤ ਕਰਮ ਕੁਮਾਓ